ராம் பாட்டீல் நீ சாஜியே அர்காலாஸ் பாட்டீல் சிவாஜி ராஜ்யான் கானாவர் தும்ச்சி காகாலி ஆலியா மனுன் சிவாஜி ராஜ்யானி தும்மாலை